கிட்ட தொங்கிட்ட தங்கிட்ட தருகிறதும் சரி தம் தக்கு ஜோனு தம் தக்கு ஜோனு தடியும் தக்கு ஜோனு தம் தக்கு ஜோனு தம் தக்கு ஜோனு தடியும்